ரயுரை போலிங்கனேல் அகிம்மை யாரம்பியா ஜரவை ஜாதி சுபரம் சாய் அகல் நாள் வம்மு அந்த ஜம்மு சின்னு செவுள் காரல் கொலேரல் கொஞ்சம் நிப்பு தொக்காய் ஏசன் கிருக்கு சிறி ஷேக் தான் பனான் செவ்வாவன் சதான சொப்பச்சாஜு பும்னக்கே புறம் சாய் சசுல் கென்னு செலாஜு கென்னு அப்துரமம் லுஞர் பத்தபி முஃபர் ஜாஜி சுபுரம் சாய் யோம்பக்கு யாய்க்கே போட்டாயா நச்சுப் யாய் பயுமர் ஏகல் கம்மர் வச்சாய் ஏசலாங்க சாய் யா பரி எர்மானே ஜம்பார் ஜின்னோ பிச்சு முன் சேஃபிட்டு கேகி அல்ல மோட்டம் தம் என் செஞ்சாய் ஜம்மல் நெஞ்சுப் செய்யீர் நெஞ்சுப் அம் சுற்றுற துஜான் கென் மஞ்சீர் ஈர் நவாத்தாய் di jëf lu rëy boole koog noppi xamul ku ko bañ loo am mu bàyyi ko ak yow ciy borom taay flim am da koo bokk ak nun ca bàyyi noog li noo am dem féeteeg yàlla doyloo seex borom taay du wax ca réewul du jàmbandum la wax mu rafet du ko tisaatit du tas yaakaari waataay xawlan sain xalilan kaamilan mufiidan loolu la doonee ci seex moo tax mu moom caay bokk nga tey rek yi say doom yërëm ci lu wér yow aayuloo ñaawuloo askay borom caay yow doo xëccoo doo gambaaje te doo doyadal nit doo ku ñuy sëkk la man yennu naa caay doyloo nga sab jër ci sab toogaay rasab ne si gil yaa wutu Serigne Cheikh Fatma tey jii yaay borom taay góor mokk